பிடியாத இருளில் நன்று அமையாத ஒளியை கண்டு இசைமேலே வரியை கொள்ள இருப்பிடமே சுழியாய் கொண்டு ஆங்கார கவிதை செய்ய அரசன் தலை நின்றான்.